0: ஃபர்ஹாத்க்கு அடு திவேஹி எஃப்எம்
1: திவேஹி எஃப்எம்
0: திவேஹி நாயகம்
2: நமதிய 1 மெகாஹெர்ட்ஸ் திவேஹி எஃப்எம்

அஸ்லாம் வலைக்கும் நொதிக்க மெகர்ட்ஸ் திவேஃபே மம்மி கடிகட்டி உன் கொல்லாந்தி பெம்மே ஹுன் தென்ன வரம் உஃபா வேறு வகுத் கொழக்கங்கது மம்மி கடிக குரியகெந்த லவ ஃபீதா ஷோ ஆய்க்கி க பத்து கொல்லி அழகும் ஷோதா லவ் ஃபீதா மி ஷோ கி நம எக்குத்த லவே ஆ குழு ஹுரி மசேக்கத்த கயக்கி கழமை குரியகெந்த ஷோ மிரேக ஷோ வெஸ் நொகடி திரி சிங்குமா ஹமே குரியகெந்த பி எஸ் எம் ஆப் மெதுர் கோ டிஎஃப்எம் 91 மி பேஜ் மெசேஜ் கொல்லாணி பேவெரி வாம் பேணுவ ஃபராத்துக்கு தஃபாத்து எக்கி கொக்குத்த ஹம கேம் தக்க மீறி லவத்தக்கா குழு ஹுரி கொத்த மி பலாலார் மிரேக ஷோ கே சம வர ஃபோரிகத மசேக்கத்தக்கெங் எபோரி ಲವಫೀತಾ ಮೀ ಶೋ ಕೊಮ್ಮೆ ಮೀ ಅಂಗಾರದು ಹೆಗ್ಗೆರೆ ಅಗ್ಗಡಿ ಫಣರ್ಯಾನ್ ಒಗಡಿ ತಿರಿಹ ಕುರಿಯ ಗೆಂದ ಇರು ಮೀ ಶೋಗ ಮೀ ಬೈಫಾರ್ ಎವದ್ದೆ ಲವೇ ಹಿಂಗೋತ ಕಿಯಾದೆಂಗ್ ಎ ಹಮ ಎಗೋತ ಎಗೋತ ಇನ್ನ ಬಯಂಗೆ ದೆಮ್ಮಿ ಇನ್ನಣಿ ಟ್ಯೂನ್ ಟ್ರಿಕ್ ಮೀಗ ಅಣೆ ಶಹುಮೆಂಗ್ ಆಮುಕೋ ಮೀ ದೆತಿನ್ ಲವೇ ಎಕ್ಕೊಲ್ಲ ಹಮಿ ಗೆಣ್ಣಣಿ ದೆ ಕಾಗೋತಕ ಗೆಣ್ಣೆರೆ ಎಕೊನ್ ಲವೆ ತಕ್ಕೆ ಕಂಬುಣಲ್ ದೆಮ್ಮಿ ಜೇನಿ ಹಮ ಎಕಹಾಲ ಮಸಿಕ್ಕೆತ್ತಕ್ಕೆ ಮಿಹಿರಿ ದೆಣೆ ಟ್ಯೂನ್ ಟ್ರಿಕ್ ರಾಗ ಒಳುವಾಲ ಫಬೋಡ ಗೆಣಸ್ತೇನೆ ಹೆಮ್ಮೆ ಮೇ ಒರಿಜಿನಲ್ ಲವೇ ಕಿ ಕೊಬ್ಬ ಕಂಬುಣಲ್ ದೆಮ್ಮಿ ಜೇನಿ ಹಮ ವರ ತಫಾದು ಮಜಾ ಮಸಿಕ್ಕೆತ್ತಕ್ಕೆ ಮಿರೇ ಸೆಬೋ ಹೂರಿ ಎನ್ನ ಮೇ ಸಮ ಮಿರೇಗೆ ಶೋ ಸ್ಪಶಾನಿ ವರ ರೀತಿ ಲವೇಕು

0: அத்தனைக்கு ருபியா ஏத கொல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவும் ஏடிவியும் ஹோதம் நீங்க
1: மீ இஸ்மாயில் அஃபான் ரங்குல நூக்குல அழிக்குல உதுக்குல ஃபெனையே திவெஹியுடும் அடுவாமுன் திதானி நுவதிய எக்கே மெகா ஹர்ட்ஸ் திவெஹி எஃப்எம் தொம்வெல்